வாங்கி வலுப்பாப்பிடி மத்தியாச டுள்ளு தொழில் தூடா காசரும் முழான்னு கேடிரா தாளி மகாத்துலா நரிவரா அன்னு படுவல் பாப்பிடி வாங்கி வலுப்பாப்பிடி மத்தியாச டுள்ளு தொழில் தூடா